ஆகி மேற்கப்பட்டமையாகி மேற்கப்பட்டமாகியும் மனித இடத்தில் வைத்தவர்களாக சொற்கொள்ள